0: его. Ныне произойти к нему. Лик, Максим меня и обозит к нему. Мне ли анчубикис из мне беде. Да не покажите с книгом, скребля с ним.
1: En 1977, deux vaisseaux interstellaires appelés Voyager furent lancés de Cap Canaveral, Floride.
2: Leur mission, parcourir le cosmos à la rencontre d'une possible vie extraterrestre.
1: Dans cette optique, la NASA les dota chacun d'un disque 30 cm en or contenant les messages de 55 pays.
2: Ces 55 nations terriennes désiraient livrer à une hypothétique vie d'outre-espace la quintessence de leur culture et un bref aperçu de leur talent rhétorique. Aujourd'hui, un message en persan.
3: درود بر ساکنین ماورای آسمان ها و نیادم از آوی یک پیکرند که در آفرینش یک گوهرند چوزوی به درد آورد روزگار دگر روزها را نماند قرار.
1: Ce qui signifie bonjour aux habitants des cieux lointains.